0: ஆன்மீக அரசர்கள் நிறைய கஷ்டம் வந்தாங்க. சுந்தரலேயே மூத்தமாக சொல்லாம
1: அவர்கள்

0: ஜாதவ் மந்திரம் சமச இந்தியர் இவருக்கு கொத்தை மொழியிடம் பாலிகள் சேட் மாதம் தந்திரம்
1: ஒன்றுபட்ட பலத்திய மாதன்